நிறுத்து நமோ நாத நாது அனங்கிய நாமே சமஸ்தி சரூபே கலங்கன் பினானே கலங்கி சரூபே நமோ ஜோக் ஜோகேஸ்வரம் பரம் சித்தே நமோ சஸ்திரபாணே நமோ அஸ்திரமாணே அபிக்கிய பர்மிய போகிய புக்தே நமோ நித்நாராயணே குரூர் கர்மே நமோ ரோக ஹர்த்தா நமோ ராக ரூபே நமோ தான தானே நமோ மான மானே நமோ மந்திர மந்திரம் நமோ ஜந்திர ஜந்திரம் சதா சச்சிதானந்த சர்வம் பிரணசி சதா சித்ததா புத்ததா பிரித் கர்த்தா பரம் பரம் பரமேஸ்வரம் ப்ரோச் பாலம் அச்சேதிய பேதிய நாமங்க காமம் தேரா ஜோர் சாச்சரி சன் ஜலே ஹே தலே ஹே பீத் ஹே பே ஹே புஜங் பிரயாத் சந்தே அகாதே அபாதே அனந்தி சரூபே நமஸ்வங் நிர்நாத்தே நமஸ்வங் பிரமாத்தே நமஸ்வங் காலே நமஸ்வங்